சுதா ரகுநாதன் பாவயாமி கோபால பாலம் இன்றாகம் யமன கல்யாணி காம்போசிஷன் வண்ணமாச்சாரியா ஆன் சங்கீத் வித் ரங்கன் WPRB பிரின்ஸ்டன் நியூ ஜெர்சி கம்யூனிட்டி சப்போர்ட்டட் இண்டிபெண்டன்ட் ரேடியோ. The next piece we are going to be hearing is Yes, Kaushiki.